0: வணக்கம் தாயகம் கேட்டுட்டிருக்கீங்க. நேரம் 6:13
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
2: உங்கள் மனதில் வாழும் 80-90களின் ஹிட் பாடல்கள் அனைத்தும் ஒரே நாளில்.
0: இனிமையான காலை நேர வணக்கத்தோடு உடுவில இருந்து மது வந்திருக்காங்க. நான் நல்லா இருக்கிறேன் மது, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு செயல், இது எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டா வெற்றி நிச்சயம் அப்படின்னு மது காலையிலே நமக்காக அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா மது, நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த வெற்றி நம்ம அத்தனை பேருக்குமே கிடைக்கட்டும். எண்ணம் போல வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கை. ஆரியம்பதியைச் சேர்ந்த அக்ஷயா இன்று தன்னுடைய 7வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்பா ரூபன், அம்மா நிஷா, அண்ணா அக்ஷயன், மாமா விஜய் ஆகியோர் வாழ்த்தியிருக்காங்க. திரேஷ்காந்த் அக்ஷித் கொக்குவில் இருந்து தன்னுடைய 6வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அம்மா அப்பா குடும்பத்தினர் எல்லோருமே வாழ்த்துவதாக சொல்லியிருக்காங்க. விது தேனுவும் தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சாமிமலை சிங்காரவரத்தை சேர்ந்த அம்பிகா, சாமிமலை சிங்காரத்தை தோட்டத்தைச் சேர்ந்த அம்பிகா தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. மகன் சச்சு, அபி இவங்க சார்பாக சாமிமலையிலிருந்து தினேஷ் இந்த வாழ்த்து நமக்காக அனுப்பியிருக்காங்க. வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க தொடர்ந்தும் அன்பான உறவுகளுக்கான வாழ்த்துக்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்க. வாழ்த்து அனுப்பிட்டு நீங்க கொஞ்சம் ரேடியோ கேட்டுட்டே இருங்க. என்ன அட் அ டைம்ல எல்லாருடைய விஷயத்தையும் நம்ம சொல்லும் போது நம்ம சொல்லி முடிச்ச பிறகு அச்சச்சோ நான் கேட்கலையே, திருப்பி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறது எவ்வளவு தூரம் நியாயமா இருக்கணும்னு நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. என்ன, ஏன்னா எல்லாருமே விஷயத்துக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன விஷயத்தையும் நம்ம மறுபடியும் சொல்லும் போது நம்ம விஷயம் எப்ப சொல்லுவாங்கன்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, அவங்களும் பாவம் இல்லையா? அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க எல்லா விஷயத்தையுமே. இப்போ குட்டீஸ், இது உங்களுக்கான டைம், உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒரு நேர்கோட்டு பாதையில் 5 மீட்டருக்கு 1 மரம் வீதம் 6 மரங்கள் நடப்பட்டுள்ளன. ஒரு நேர்கோட்டு பாதையில் 5 மீட்டருக்கு 1 மரம் வீதம் 6 மரங்கள் நடப்பட்டுள்ளன. அவ்வாறெனில் முதலாவது மரத்துக்கும் கடைசி மரத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? ஒரு நேர்கோட்டு பாதையில 5 மீட்டருக்கு 1 மரம் படி 6 மரங்கள் மரத்துக்கும் கடைசி மரத்துக்கும் இடைப்பட்ட

0: இன்றைய நாள் எப்படி
1: பொக்கிஷ புதன்ல வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கவிருக்கிறார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
3: ข้อสังเกตในเรื่องของเส้นทางการเงินในการก่อสร้างอาคารสูงที่มีมูลค่าสูงตั้งแต่50ล้านถึง 1,000 ล้านบาทนะครับล่าสุดก็มีการเตรียมประสาน DSI ขยายผลตรวจสอบโครงข่ายทั่วประเทศนายพลพีสุวรรณชวีครับรัฐมนตรีช่วยว่าการกระทรวงมหาดไทย

0: Who's it talking? Oru crush, sun crush. Sun crush, 500 milliliter, vilai 150 rupai.
1: WCIC Pratipa Pishega Makhalir Tholil Mudivor Virudhugal 2026 Makhalir Kai Tholil Matrum Vartaka Sammelanam Ilangaiyin Siranda Makhalir Tholil Munaivorgalai Makhaliral Valinadathapadum Thodakkanilai Nun Siriya Nadathara Matrum Paari Alavilana Tholil Nirvanangal Endra Pirivugalil Valangapadum Madippumikka Virudhugalukkana Vinnappangal Tharpodhu Etrukollapadugindrana Vinnappangalai Samarppippadhukkana Irudhi Thigathi October 15 Vinnappa Padivathai WCICSL.LK Iniyathalathilirundhu Padivirakkam Seidhukollalam Oodaga Anusaranai MBC MTV.
2: ஒரு சிறந்த நிதி மற்றும் கணக்கீட்டு துறை நிபுணராக ஆசையா? அப்போ உங்க ஒரே சிறந்த தெரிவு AAT. செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யுங்கள். ஆளியுங்கள் சைபர் 132 559 669. அட்வென்ச்சர் உங்களை அழைக்கிறது. இதோ புதிய ஜெட்வா T2 PHEV சக்தி வாய்ந்த செயற்பாடு மற்றும் சுதந்திரமான பயணம். உங்கள் அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடியா? ஆளியுங்கள் சைபர் 769 399. ஜெட்வா இலங்கையின் ஒரே முகவரான யூரோ மோட்டர்ஸ் நிறுவனத்தினால் பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது.

0: ஜென்டில்மேன் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் கேட்டும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில நிறைய ஜென்டில்மேனுக்கான வாழ்த்துகளும் வந்திருக்கு. எஸ் இன்று உடுவரையை சேர்ந்த மதியழகன் தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. மனைவி செல்வகுமாரி, மகள் கலைமகள் செல்வி மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. திகனையை சேர்ந்த சிவகுமார் தன்னுடைய 40வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. மனைவி பிரியா, மகன் யது திகனையிலிருந்து வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. புசலாவையை சேர்ந்த பாஸ்கரன் அண்ணா தன்னுடைய 50வது பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அம்மா லதா, தம்பி தானு, தங்கை சாரு, பாட்டி பழனி அம்மா இவங்களோடு சேர்ந்து ரங்கசாமி ஐயா, சித்தப்பா யோகராஜ் குடும்பத்தினரும், நண்பர்களான ரகுவரன், சுரேஷ், சச்சின், கவாஸ்கர், சிரி, புஷ்பா, கிரி, சரவணா ஆகியோர் வாழ்த்துவதாக புசலாவிலிருந்து சச்சின் இந்த வாழ்த்தை நமக்காக அனுப்பியிருக்காங்க. கலகாவை சேர்ந்த ஜதூரி தன்னுடைய 11வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அம்மா மேகலா, அப்பா ராமர், அக்கா ஹரிணி, அண்ணா தஷ்வின், அம்மம்மா சிவபாக்கியம், மாமா சதீஸ்வரன், கமலேஸ்வரன் மச்சான், கவின், ஷான், பவன், சித்திமாரான யாழினி, மேனி சாந்தினி ஆகியோர் வாழ்த்தியிருக்காங்க. கட்கடந்த குளத்தைச் சேர்ந்த ரவி தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாரு. மனைவி மெடோனாவோடு சேர்ந்து பிள்ளைகளான அபிஷா, அனோமி மற்றும் அல்கியா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்தும் கேளுங்க, இது வணக்கம் தாயகம். நேரம் 6:47.
1: அறிமுகப்படுத்துகிறோம் BOC Flex Tap and Pay. ஷாப்பிங் செய்தல், உணவருந்துதல் மற்றும் அன்றாட அனைத்து கட்டணங்களையும் உங்கள் போனை டேப் செய்து பே பண்ணுங்கள். BOC Flex இருப்பதால் இப்பொழுது உங்கள் வாலெட் உங்கள் போனில்.
2: நாங்கெல்லாம் நெருக்கடியா இருக்கிற டைம்ல தான் நிறைய ஃபார்வர்டட் மெசேஜ் வரும். பார்த்ததுமே 10 பேருக்கு ஷேர் பண்றதுக்கு முதல்ல ஒரு தடவைக்கு 2 அந்த தகவல் சரியானதான்னு பாருங்க. அதெல்லாம் உண்மையானு செக் பண்ணதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு அனுப்புங்க.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.
4: ஒரு சிறந்த நிதி மற்றும் கணக்கீட்டு துறை நிபுணராக ஆசையா? அப்போ உங்க ஒரே சிறந்த தெரிவு 88 செப்டம்பர் 30 தேதிக்கு முன்னர் பதிவு செய்யுங்கள். ஆலயங்கள் 0132-559-669.
5: WCIC பிரதிபா அபிஷேக மகளிர் தொழில் முனைவோர் விருதுகள் 2026 மகளிர் கைத்தொழில் மற்றும் வர்த்தக சம்மேளனம். இலங்கையின் சிறந்த மகளிர் தொழில் முனைவோர்களை மகளிரால் வழிநடத்தப்படும் தொடக்க நிலை, நுண், சிறிய, நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான தொழில் நிறுவனங்கள் என்ற பிரிவுகளில் வழங்கப்படும் மதிப்புமிக்க விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி அக்டோபர் 15. விண்ணப்ப படிவத்தை WCICSL.LK இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஊடக அனுசரணை MBC MTV.

0: நேரமை பொழுது 8:13.
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.

0: சக்தியோடு இணைந்திருக்கிற இந்த நேரத்துல எங்களுடைய நேர்களோடு பொக்கிஷமான நினைவுகளை பகிர்ந்து கொள்றது தானே வழக்கம்.
1: கண்டிப்பாக, நான் இந்த புதன்கிழமை வந்தாலே பழைய ஞாபகங்களை மீட்டி பாக்குறத நம்ம ஒரு வழக்கமா வச்சிருக்கோம் இல்லையா? இதுல இந்த ஸ்கூல் டேஸ் அப்படின்னு வந்தாலே இனியில ஒரு சந்தோஷமா இருக்கும். மழை பெய்யற டைம்ல ஸ்கூல் கட்டடிக்காம போவோம். ஏன்னா அந்த டைம்ல ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வராம இருப்பாங்க, இல்லன்னா வந்தாலும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் குறைவா இருக்காங்கன்னு சொல்லி கிளாஸஸ் எதுவுமே நடக்காம இருந்திருக்கும்.
0: கொஞ்சம் சந்தோஷமா விளையாடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு.
1: மழை பெய்யறனால நம்ம ஷூ போட தேவையில்ல தெரியுமா? சண்டல்ஸ் மாதிரி ஏதாவது போட்டுட்டு போகலாம். அந்த மாதிரியான வசதி எல்லாம் இருக்கு.
0: இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதால மழைனால ஸ்கூலுக்கு போக பிடிக்கும். ஆனாலும் அங்கேயும் ஒரு டீச்சர் இருப்பாங்க.
1: ஒரு டீச்சரா?
0: எப்ப பார்த்தாலும் ஒரு ரெண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் கண்ணுல பட்டுட்டோம்னு வைங்களேன், அப்புறம் பூசைதான்.
1: எஸ், நமக்கு தான் அந்த பூசை அர்ச்சனை ஆராதனை எல்லாமே இடம்பெறும். ரீசெண்டா உங்க தங்கச்சியோட ஒரு சின்ன டிஸ்கஷன் போகும் போது தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பொண்ணு, அவளுக்கு நல்லா ஹேர் வந்து லாங்.
0: ஓகே,
1: நான் போய் வெட்டிட்டு வரேன்னு சொன்னவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜென்ஸோட சலூனுக்கு போயிட்டு ரொம்ப ஷார்ட்டா வெட்டிட்டு வந்திருக்காங்க.
0: ஓகே,
1: இத்தனைக்கு அவங்க இன்னும் ஓலவல் கூட முடிக்கல. சரியா, அப்ப ரொம்ப சின்னால் இல்லையா, அப்ப தனிச்சு போய் அந்த முடிவு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நாங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, இங்க பாரு வனிதாக்கா, இப்ப இருக்கிற பசங்களுக்கு நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு டீச்சரா கூட நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம சும்மா ஏதாவது கொஞ்சம் அதட்டி ஒரு கேள்வி கேட்டாலே, மிஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பேசாம சூசைட் பண்ணிக்கலாமோன்னு இருக்குன்னு அப்படி சொல்லி நம்மள வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. நம்மள ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கண்ட்ரோல் பண்ண மாதிரி, டீச்சர்ஸ் கிட்ட நாம அடி வாங்கி அவங்களுக்கு பயந்து நடந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம போனோமா, நம்ம வேலையை முடிச்சோமா, சம்பளம் வாங்கினோமான்னு வந்தாதான் நாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி, இந்த மாதிரியும் இருக்குதான். இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய மனநிலை, அவர்களினுடைய போக்கு எல்லாமே வித்தியாசம் தான். இருந்தாலும் நாங்க வந்து படிக்கிற காலத்துல ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களை மட்டும் நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம்.
1: ஏன்னா வாங்கின அடி அப்படி அந்த மிஸ் கிட்ட. மிஸ்ஸா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்கூல் காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் டீச்சர் கிட்ட நீங்க அதிகமா அடி வாங்குனீங்க?
0: சரியா, எல்லாரும் மேத்ஸ் டீச்சர் தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்களேன்.
2: நீங்கள் எப்பவும் கனவு கண்ட லைஃபை வாழ இப்போது உங்களால் முடியும். ஃப்ரீலான்சர்ஸுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட இந்த அக்கவுண்ட் மூலம் PayPal withdrawals, credit card privileges, loans, multi-currency access உட்பட இன்னும் பல வசதிகள். இன்றே combank.lk-க்கு பிரவேசியுங்கள்.
1: சுகீதன் தன்னுடைய 5வது பிறந்த நாள் கொண்டாடுறாரு. குடும்பத்தினர் சார்பாக கபரக்கல்லிலிருந்து நகுலன் வாழ்த்து சொல்லி பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க.
0: கிழக்கு சீமையிலே திரைப்படத்துக்காக வைரமுத்து வரிகளிலே அழகுமான் இசையில் மனு சுஜாதா பாடும் பாடல்

பாவையர்கள் குரல் ஜொலிக்க பரமதேவன் தந்துவிட்டார் இணைய வானொலி கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.

அன்பில் சிறந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நீண்டிய பொறுமையும் சாந்தமும் தயவும் உள்ளவரே, எங்களை நேசிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தவரே, எங்களை கண்ணோக்கி பார்த்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாம் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு பலன் தருவீராக.

உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. ஆண்டவரே, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரு. எப்பொழுதும் உம்மையே நம்பிக்கொண்டிருப்பேன்.

நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொள்ள என் ஆத்துமாவும் எம்பிரித்து மகளும். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக.

0: ஆன்றியமானவர்களை நீங்கள் அணிந்திருப்பதே கிருபின் இவானுடைய நூடாக உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் ஃபேஸ்புக் மற்றும் யாகு மெசேஞ்சரின் நூடாக கேட்டு கேட்டுக்கொள்ள முடியும்.
1: ஆன்றியமானவர்களே, தொடர்ந்து உங்கள் கிருபின் இவானுடைய நூடாக நீங்கள் இருந்த இனிமையான பாடலையும் கேட்டுக்கொண்டே நாம் மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் அணிந்திருக்க

0: அந்நேயர்களை நீங்கள் இணைந்திருப்பது கிருபினே வானொலியின் ஊடாக. நாம் விமானங்களில் இப்பொழுது மறை இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றினர் உமக்கு கூறினது நன்றியே. எங்களுதான் ஒரு அழகான பாடலை கேட்டு வந்தோம். ஆம் விமானங்களில் எங்களுடைய தேவர் எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா எகிப்துகளிலும் இருந்து எங்களை மீட்டு ரட்சித்து அந்த அழகான காணானுக்கு கூட்டிச் செல்ல அவர் வாஞ்சியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்வில் வருகிற எகிப்துக்கள், எரிகோ மதில்கள், ஜோர்தான் செங்கடல்கள் ஒவ்வொன்றையும் தேவனால் அகன்று போக பண்ண முடியும். பிரியமானவர்களே, நாங்கள் அவரை விசுவாசிப்போம். அந்த தேவனிடத்திற்கு அப்போ நிச்சயமாக தேவன் எங்களுடைய வாழ்வில் உள்ள எகிப்துக்களில் இருந்து எங்களை மீட்டு எங்களை அழகிய காணானுக்குள் அவர் நடத்திச் செல்ல வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்வில் அநேகமான பாவங்கள் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு தேவன் விரும்பாத அசுத்த காரியங்கள் எங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட எகிப்துகளிலிருந்து நாங்கள் மீள வேண்டும். அது எங்களால் முடியாது. நாங்கள் மாம்சத்தினால் நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்குமானால் நிச்சயமாகவே நாங்கள் தோற்றுப்போவோம். நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஆண்டவரின் உதவியோடு அவருடைய பலத்தோடு இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க இசப்பாடு நாங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவனங்களை விடுவித்து அழகிய காலனுக்குள் நடத்திச் செல்ல வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாங்கள் அவரை விசுவாசித்து அவரை பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக எங்களுடைய வாழ்வர்கள் ஒவ்வொரு சோதனைகளில் இருந்தும், ஒவ்வொரு எரிகோ மதுக்களில் இருந்தும், ஒவ்வொரு எகிப்துகளில் இருந்தும் விடுவித்து எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து எங்களை உயர்ந்த வல்லவராக இருக்கிறார்.
1: நீங்கள் இணைந்திருப்பது கிருபை நீங்கள் உடனே